தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி ததல தஜனு ததலு தத்தினி ததினி தச்சனு தட்டு தரித தனத்த